புல்லன் ரதம் நகியேங்கி கர்கரி லிகே இதி கொம்மட்டல் நஞ்சுலேன் யோம்பல்